0: கொண்டு வந்தாப்பா. இதே விஷயத்த மேல இன்னச்சுக்கு இன்னொரு காரியக்கிரமத்து தக்க பரியனா இச்ச நேர நங்கட கொடுவ சாகித்ய கோக்கு பந்த கனகதாச கவிர சாகித்யத்திர பகை பாரி சைத்திய நீங்க தக்கப்பறன் துளிரா நீங்க நல்லாமே.
1: இச்ச நேர கொடவ சாகித்ய கோவுக்கு வந்த கனகதாச கவிர சாகித்ய ஈ விஷயத்துல புஸ்தகத்திர சம்பாதகங்களும் எழுத்துக்காரர்களான நாகேஷ் காலூர் ஐண்டா கூட நிறுத்தின தக்குபாக்கன கேட்டிரா. ಈ ತಕ್ಕಬಾಕಲ ಕೂಡಿಯಾಡ್ನವು ಬಾಳೇಡ ದಿವ್ಯಾ ಮಂದಪ್ಪ. ಇಲ್ಲಿಕ್ಕೆ ಇಂದತ್ರ ಕೊಡವಸಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ತಿಂದತ್ತು ಬಪ್ಪ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಪುನಃ ಕಾಂಗನ ಎಲ್ಲಕ್ಕೂ.

மலகு செல்வி நசிரியே, மலகு ஒல்மையகரியே, மலகு தொட்டில சிறியே தேவரந்தே, மலகு

0: ஆஞ்சன போப்பண்ணு பாடி ஸ்ரீ இக்குத பத்திரிக்கையில் கக்கட கைஞ்ச பின்யா சம்பிரதாய போல உயிர்தினா ஆனது சின்னியாறு பத்தாண்டு நம்ம நாளங்க 27 அங்க நடப்பா கக்கட திங்கத்து சுமாறு ஓர் திங்க கத்தன நிந்தி திப்பு துலாபார சேவை நம்ம நாள் புனா ஷுருவா பண்ட கூட்டுக்கு கொடுக்கிற எல்லா திரிக்கையிலும் நம்ம நாள் ஷுருவாப்பா சம்பிரதாய போல ஆதினா தேவ தக்கங்களான பரதண்ட குடும்பக்காரடா ஐன மனைஞ்சி பின்யா பாடி திரிக்கைக்கு சம்பந்தப்பட்ட தக்க குடும்பக்காரடா ஐன மனைஞ்சி பாலபையாட பப்பா எல்லா ரூ திரிக்கைக்கு பந்தித்து ஏற கணத்தில் கூடியாடித்து கூடியாடுவனிக்க கேட்டண்டித்து விஸ்வ புடக்கட்டு தினாச்சரண பின்யா 80 சுவாத்தியந்தோத்சவத்திர மாறிப்பத்து பாலுகுடுர ஏகலவ்ய மாதிரி வசதி ஸ்கூல் சபாபாடில் நடந்த ஆரோக்கிய தப்பாசன பின்யா ரத்ததான சிபிரத்து விராஜப்பேட்டை விதானசபா கஷேத்திர சாசகங்களான பின்யா முக்கியமந்திரியட ராஜகீய காரியதர்சிகளான அஜிக்குட்டிர எஸ் பொன்னண்ண அவு முக்கிய வெந்தோளாய்த்து கூடியாடி திஞ்சத்து கொடுகு வைத்தகிய விஜயானகள சம்ஸ்தே பின்யா போதக ஆஸ்பத்திர மடிக்கேரி பின்யா இண்டியன் மெடிக்கல் அசோசியேஷன் பின்யா சம்ஸ்கிருதி சிஹி ட்ரஸ்ட் கொடுகு இங்கட கூடு கூட்டத்து பாலுகோடில் நடந்த காரியக்கிரமத்து கூடி அடித்து தக்கு பறந்த அவு விஸ்வ புடக்கட்டு தினாச்சரணர மாறிப்பத்து ஈ ஒரு பல்ய காரியக்கிரமத்தை நபிச்சண்டது நல்ல ஒரு கார்பாரு நாடுர சம்ஸ்கிருத்தினா காத்து பெப்ப புடக்கட்டு ஜனாங்கத்திர ஏழிகைக்கு கஷ்டப்படுவது பிரத்யோபண்ட கர்த்தவ்யா இதே தர காரியக்கிரமத்தினா க்ஷேத்திர போரை கடை கூடி புடக்கட்டு நிவாசி இப்பந்த ஜாகத்தில் மாடுவது நல்லது என்று எண்ணுச்சி காரியக்கிரமத்தில் உபவிபாக அதிகாரி நிதன் சக்கி அல்லத முக்கியப்பட்டவு ஹாஜரிஞ்சத்து கர்நாடகா கொடுவ சாகித்ய அகாடமி ராதனில் 18 கொடுவ புஸ்தக பத்தாய காரியக்கிரம விட்டங்காலத்திர கொடுகு ஹெகிடி சமாஜத்து 4:26 புலக்க 12 நடப்பா அகாடமி அத்தியக்ஷங்களான அஜின் கண்ட சி மகேஷ் நாச்சய எங்கட கொரு காரிக்கையில் ஈ காரியக்கிரம நடப்பா காரியக்கிரமத்தில் கொடுகு ஹெகிடி சமாஜத்திர பொம்மக்கடா தண்டத்துஞ்ச உம்மத்தாட்டு நிறுத்திய பிரதர்ஷன இப்பா காரியக்கிரமத்தில் முக்கியப்பட்ட பிந்துவ கூடியாடுவதுண்டு அகாடமி ரிஜிஸ்ட்ரார் இவ்வோ அரிச்சிட்டித்து மூர்நாடு கொடோ சமாஜத்திர 2025-26 காலத்திர 47 மகாசபை 4:26 பொலாக்க 10:30 மூர்நாடு சமாஜத்திர கட்டடத்து சமாஜத்திர அத்தியக்ஷங்களான தேலப்பண்ட சி சுப்பைய இங்கட கொரு காரிக்கையில் நடப்பா சமாஜத்திர சதசியங்க சமைக்கு சரியாய்த்து மந்தித்து கூடி ஆடோணு வந்து கேட்டண்டித்து வன்னஜீவி மாணவ சங்கர்ஷத்தினா தடுப்ப கெலச ஆயண்டுள்ளான மீதா இன்னும் ஜாஸ்தி கிரமத்தின எழுப்பநிட்டில் 4:28 அரண்ய சச்சிவங்களே ஜில்லைக்கு பப்பா ஜன பின்யா பாதித்தங்கட கூட சமாலோசனை மாடோக்கு அவகாச மாடி கொடுப்பா சபை நடத்தித்து பரிகாரத்திர பகைய சர்ச்சை நடத்துவது உண்டு மடிக்கேரி ECHS பாலிகிளினிக்கில் 4:25 பல்லற டாக்டர் இப்பலாந்து பிரகடனையில் அரிசிட்டித்து இல்லிக்கு இந்த சுத்தி சமாச்சார தந்தது
1: சுத்தி சமாச்சார கேளுதிரி ಪ್ರಾಯೋಜಕರು ಇಂಡಿಯಾಸ್ ಲೀಡಿಂಗ್ ಡೆವಲಪರ್ಸ್ ಸನ್ ಸಿಟಿ
2: ಇದು ಆಕಾಶವಾಣಿಯ ಮಡಿಕೇರಿ ಕೇಂದ್ರ ಸಮಯ 7:34 ಆಗಲಿದೆ ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದ ಸಹಪ್ರಸಾರದಲ್ಲಿ